0: தபாய் சுந்தகனும் சார், கிப்ஸ் FM 98.3 MHz, your companion.
1: கிப்ஸ் டைம் செக்.
2: அகிலே பிஹானாக்கு 7 வஜேக்கு சார்.
3: Keeps you cool.
4: Keeps you alive.
5: Keeps you entertained. Keeps 98.3 FM. Your companion. Your companion. Your companion.
6: Keeps FM 98.3 MHz को प्रस्तुति मॉर्निंग टी टाइम हिट्स.